0: yami kimbe nakhung tibu mebta nakhung khakpa na chu yangsu tenba kona guyu khor lobching ni du lots chik chen chem ho to kwa so gi yami ni chu thun si kyopu ching pi thang do phep tha ching pi thang gi thun che ching pi lu ni ge kap ki chwa la ki yu be yami na chu chu si si ji xing gi nin chu le chu be min chu di ngun thu gi lung kyo thab lam ki ko ne min chu na kung ki sa wa ge thub la min chu gi gyu rim nang kap ya mi gu be tha na gu la phuk tu mi be tho ne shyo gyun kang ya mi ba ya ne sang thu
1: gyun thong ya me ni ri thang the wei ren xing ki ya me ne la phen bu yu gyu rim yong la xie xue yu be xie xue bu chi la gen lin yu ka ba ang cha le wo ge gu ji chu sum gu gu gu chu sum san ne la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka ji qing bi thang nanye di thang di ne xi ge zi lu mu che di kui ka ji qing bi thang nanye mie che chong kang lo go chong ge ne tong qu guan bu lam lo go lu chong thang bu ka ji qing bi thang nanye mie che chong kang
2: phuen chong lo ge pa ju chong da lo dun kho ge dim je thang lo ge pa ju la sa lum jing jam ji chong kang jin bar go yi che be zhe gu jin de dun be che dun yin se ge ang be ju yin la zhe gu ren chong kang du phe ji bu le gi cha da bu ju thang
3: 切丁人的这个托罗吉帕主政策吧查经写不能不生住了从刚都骗你这个是属于人罗吉帕主得罪他们他一定想起别他们了人工马血管亚当古巨古古来这么个他同家些解决不那么了突击脸别输切牛上管一个古巨古古人的将我牛中囊起罗吉帕主不列一多别起不就赢切归退罪真的准备切丁人的真的准备切缩起帕人三年他是创业领过农了
1: 总结不如看给诺布格卡布主他是龙金长吉罗吉帕主从刚制度卡巴拉列国给国旗处处进出处处进想给增益昂大些呢罗吉帕主邱印从刚都配巴拉各苏修你儿退给一样你们操啊起阿公和龙单位长修修罗吉帕主你过去快递色图色图那么些给开去了命令所有了你过去你不养钱不点月别 阿公堂年空可对群养参不去日节吧军电冲过所期对群养参不去另外你过堂龙过七七阳光图不啦苏波群起苏切列不行温图被马切我东阳干不行温图七六周对我一爬去你过七块当不能堂空气空不清去天里同面感心迎了修明孙秀感应
4: 昆明昆布汤不提下周昆布的冷车文档热度车昆明昆布谁谁自动给干错了秋年穷丢了苏瓦许泰迪熊七别他们三百年七别干部参龙员为企图行酒堂三百七百银别七别根据参龙给开酒堂对年去过签约昨当也不明白有上企图
1: 泰迪兄七别他们天里养心希望他他们天顶秀气为恐怖也对迪心级别从来是用意出不错恐怖部队他从亚也为个刚把超用意得叫企图贴住他们做银别他们做其他别级别心车迷泰迪兄天那么给七不用出借七别推进了七不错推进这么用他地堂昂参龙用为面对秀
3: 他们恰起了国家堂古巨国国营了国家看能给起他们恰起女呢恰起不给银我给怕追着国他们的日国堂养狗刚当了命令去过切不行银他们地图了这个给你们点预备三个电波之内这道国图了百姓电视切为恐怕云人不一样各来可个命提为他们为了切住堂天堆国图的也不点预备大姐切的天爱人光年 찬이라고 얻게

0: ra lo yong be qiu zu jiang cang mi ma se ro xie xiu ra de du lo yong ga xie zhi ren ye ra se ta ju yi se ta ju yi ni a ni la gu jia ga xie a
1: 让给你做当先，将玉华是他的。
2: 玉华，玉华，玉华，
1: 马修达，玉华，你那儿学贴着，马修达。孙，你看看去啊，主路你干着。

0: Small hinge, kungkamsa.
1: Kungkamsa.
0: Digarani, Juya Sanyu Yamjaki, Li Tseni.
1: Tidini, Tuzini, Sinangi, Tao Chungi.
0: Tendi Sanyu Sibara Kasushu.
1: Tendi Sanyu Gunantu, Zoni.
0: Xi Jinping gi Xu Guo Ke Jub Li Duan Tie Gagui Ke Jin Nan Ni, Nu Xu Yu Gu Nu Guo Ke Zi Ta Mima Ru Gyup, Mang Zuo Ne Du Jie Ki Li Duan Gu Ri Yabu Che Di, Ke Jub Li Duan Tendi Zhu Ni, Mima Mang Zuo Ki Cezo Ta Gyu Nuru Dinja Gen Sun Che Gui Bi Ni Sun Na Wa Ta, Li Qiang Ki Gagui Na Wei Guo Ta.
1: Zhi Jinping Shu Ji Xi Jinping Ki Ke Jub Chao Dui Wo, Ran Ge Ge Cen Zhe Dup Xu, Bor Cai So Bu Ni, Bui Cai Li Su Qin Bi Par, Chung Gu Chung Ni, Cen Zhe Dup Chi Ge Kup Jun Bi, Ji Jin Mi Cai Chao Su, Chu Sim Dian Bi, Gu Xin Bi.
0: 国际主席习近平及中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家的著名的国家的中国共产党五年的罗家
1: ཁེ ཤེ གོ གེ ཚེ ཆེ དབ ཐེན གེ ཆེ ནེ མི མ མང ཚོ གེ ཚེ སོ ཐ གུ ནོ དིན ཅ སོང བེ གོ སོ ཡི ཤམ ལ ཤིབ ཅེ ནང ཐུ ནམ སེ རོ ན
0: ཀྲུང གུང ཀྲུང ཡང ཁེ ཅི གེ སུ ཅི གེ གབ གེ ཅུ ཤི ཀྲུང ཡང མང ཡུ གེ ཅུ ཤི ཤི ཅིན ཕིང ཁེ ཤེ གོ གེ ཚེ ལེ ནོན ཐེ ག གུ ཁེ ཅེ ནམ ཤི ཤི ཅིན ཕིང ཁེ ཉེ རུ ཀ્વང ཤི ཐ ཧུ བེ ཀན སུ སོ སུ ཆ ཅ ར ལུང སུ གེ ནམ ཤིན དེན དབ ཆུན་ཚོས་ ཀྱི རག་ཤོར་ལོ་ ཆུལོ་ ཐ་ རིན་ཡ་བ་སོ་གི་ ནེ་ཅུ་ཐོན་དེ མིན་ཤིམེ་ཐ་ པེན་ཇོ་གི་ ཁུང་གུན་ ཆེན་པོ་སུ་ཡོ་བེ་ ནུ་ཤུ་ཡོ་གུ་ ཉེ་སེ་རོ་གྱོབ་ཐ་ མེ་མ་ཇོབ་ཅུ་ མང་ཟོ་ཀུ་ཅི་སོ་གི་ལེ་དོན་པེན་ནེ མིན་ཤིམེ་ཉུང་དུ་ཏོང་ཁ་དུབ་ཆེ་གུ་ལ ཤོར་དུ་ནུ་ཅལ་ཧ་གུ་རོ་ཐོ་ཟུན་ཆེ་གུ་ཤེ་སོམ་ཤི ཤི་ཅིན་ཕིང་ཁི་མིང་ར་ཤུ་གུ་གི་ནེ་ཅུན་ཟ་ཆ་བོ་ཡོ་བེ་སེ་གུ་ཐ་རེ་ཡོ་ཆེན་པ་ཁ་ཁི་དེང་གེ་ཐ་ཀུ་ཅི་ཆེ་བེ་ཆེ་དབ་ཁ་ཐོན་གྱོ་ཡ་བོ་ཆེ་ཐོ ལྷུ་ཡན་ཐ་དེ་ཝང་གི་སམ་ཐོར་ནེ་ནུ་གོ་ཁེ་སེ་གེ་ནེན་དུ་དང་དེ་ཟང་ཇུ་ཐ་ཉེ་གི་ཡོ་བེ་ཆུན་ཟུ་སེ་ཤི་ནུ་ཅུ་ཐོན་ལ་བེ་སེ་གུ་སོ་ཟུ་གུ་ནེ་ཉེ་གི་ལེབ་ཤི་རེ་ཐ་ཅུ་རི་ཆེ་གུ་དེ་ཤི་ཚེ་ལེན་ཐ་ཉེ་སུན་ངོ་དེ་དོང་བ་ཆེ་དོམ་རོ་གྱུབ་ཆེ་གི་ཐ་རི་ལེ་དོན་ཡ་བོ་ཇུབ་གུ་ལ་ནུ་གོ་ཁེ་སེ་གི་ 前规组队能够年头，那么些人把电忙完，几个苹果滚动机的波弹，几个苹果开始训练空气，十块卡呢，七八百块弹，却解决了同样七八千的，人家都是才两弹，年岁我都当觉了学解决弹，年岁越过越，年岁如今弹，年岁人家脸皮的吃药，苹果开始几七的卡，团结抗力起来，七八千元，许多年轻人把吃药所以来断贴，组织起关系，算不谁。
1: 现在你给个多钱周围孟西一不谈三对你每日也听给拉索音。这个说起习近平去这座人路听着见给多钱给个做准去吧告诉你现在让多让人用我前去提引起送语。这个说起却对你去我让给一千在多数提长保你不再给敲锁穿越穿我他。敲几个告知你马浪女吧人不敲锁告知穷你现在多钱给个准备习近平在敲锁电表举行于木头帕尔新北各地第二年中国参赛三队的孙秀帕尔为主席以然而以制作用的十四天着准动彩题年冬革命中年老国旗同桌纪念年冬革命23个老国旗同桌十六年二帕尔吧保障金融总领的安逸不身边给各级的三队措施改变全身电表五个月当个曾经交给不错村陆军习近平给首先拿位党中央呢参加三队体给个金融给地位内部妥协的三队给批给了国际党委特区拉达电力签约年冬革命救助了这个书记习近平给参加他职位重新听松的通怎么能参加给多期给个中国委同的卓越当个操心你是别托年冬革命是不是算个了超用的参加多期给个中心别西奇恰贵电击穷于年冬革命你是这批旅给用参加操心通这个书记当用他给用了参加多期给个中高速东国面归拢大家养张于罗局人这个书记公文面恰贵他他这三顿通卡车不惜特区给领袖电击闹他出在通为参加让动让其抗救温柔特别特区给人不三顿难行刚才地位老在你闲了顶头没把洗衣不谈。 孟西新旧年参与马拉勇气种子塔拉在南团勇气各自人不少的秋冬开庆日他这么难年然给一参加恰下了陆局人心的纯正托不塔陆局人心的普及永久这段难月中央党的老者边角部给言情梦啊蔡志斌去这个书记对那位参加多期改革准备空到松去特具超过时松且得电力解体孟西行就了兄弟教育腾进去过他沙滩去冷路解体多数记者给开启各种连接立足起教的革命前年参加多期改革准备电教的内部全部采取延续松不人这个书记习近平给让给了拉在那天各种民族吧忙不拆不灵孟西日雄行就恰民藏为因种子塔孟西那天忙不卡塞不穷民给个给普遍批给他点价给国库心里让给特具人心他密降人心马拉间接给规矩起居的兄弟给你母体马教起居切了动他给不给点不催心起居的规律这切的催心民内客观三边拿落我亲笔具体体位压被强金准于日我月季送不着现在以托萨这边讲了么多让给孟西行就以超忙不搞着求援第六一些各级别娘主给出维控通不提超用出的苦救求促他苦了永年七十一年 TF 科布林魔术习俗里住穷娃求着你过天盘给他们随时